0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 381வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், ஸ்ரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சி. இன்று தம்முடைய தெய்வீக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளார்கள் சாய் என்பர் திரு ஹரிஹர கிருஷ்ணன் அவர்கள். ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களுடைய அனுபவங்கள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கும். பகவான் அவர்கள் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும், ஏன் ஒவ்வொரு சிக்கலான கட்டத்திலும் கூடவே இருந்து அவர்களுக்கு அருள் பாலித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நல்ல பாடங்களையும் படிப்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அனுபவமும் கேட்பதற்கு மிகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சாய்ராம் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே.
1: சாய்ராம்.
0: நேயர்களே, திரு ஹரிஹர கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பட்டய கணக்காளர், அதாவது சார்ட்டர்டு அக்கவுண்டன்ட். பிற்காலத்தில் செலவு கணக்கிலும் தேர்ச்சி பெற்று காஸ்ட் அக்கவுண்டன்ட் ஆகவும் அவர்கள் பணிபுரிந்துள்ளார்கள். அவர்கள் பஹ்ரின் மற்றும் குவைத்தில் NCR என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில், அதாவது நேஷனல் கேஷ் ரெஜிஸ்டர் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நிதித்துறையில் மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்து அந்த நிர்வாகத்தின் அன்பையும் மதிப்பையும் நம்பிக்கையும் சம்பாதித்தவர். அவர்களுடைய மகன் திரு ஹரி விஜயராம் பகவானுடைய கல்லூரியில் படித்த ஒரு மாணவர். எப்பேற்பட்ட அந்தஸ்தும் செல்வாக்கும் இருப்பினும் பகவானிடத்தில் வருவதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று ஆனந்தமாக எடுத்துச் சொல்கிறார்கள். அவர்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே, உங்களுடைய குடும்ப பின்னணியிலிருந்து இந்த உரையாடலை நாம் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய குடும்ப பின்னணி.
1: ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த புரோகிராமை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா சாய் பக்தர்களுக்கும், எல்லா சாய் அன்பர்களுக்கும் எனது நமஸ்காரங்கள். இந்த அனுபவங்களை கொடுத்தவர் சாய்ராம், பேசுபவர் சாய்ராம், மகிழ்பவரும் சாய்ராம். வெவ்வேறு ரூபத்தில் அவர் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒன்று நினைவிற்க வருகிறது. என்னோடு மனைவி உமா ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களுக்கும் சுவாமி அநேக அனுபவங்கள் கொடுத்திருக்கிறார். அப்பப்பொழுது சுவாமி பாட்டும் வந்து சொல்லிக் கொடுத்துருவார். அதனால இந்த புரோகிராம் ஆரம்பிக்கும் போது சுவாமி வந்து அவருக்கு சொன்ன ஒரு பாட்டோட இதை ஆரம்பிக்கிறேன். நான் பாடுறேன், அதுல பக்தி இருக்கும், பாவம் இருக்கும், ஆனா ராகம் தாளம் எப்படி இருக்கும்ங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ணிடணும்.
0: இல்ல, நம்ம பாடுறதுல வந்து பகவான் எதிர்பார்க்கறது வந்து பக்தி பாவம் தான். நீங்க தைரியமா பாடலாம்.
1: ரொம்ப சந்தோஷம். இந்த பிறவியில் சாயி உனை நினைந்தேனே, முந்தை பிறவியை

நீ உந்தன் துணை ஒன்றே போதும் என்றேனே. எந்தன் மனம் உருகி பாடுகின்றே நான் அறியேனே.

0: எந்தன் மனம் உருகே பாடுகின்றேனே. இந்த பிறவியில் சாயி உனை நினைந்தேனே, முந்தை பிறவியை நான் அறியேனே. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.
1: நல்ல உருக்கமாதான் பாடினீங்க இத.
2: அவர் பாட வச்சிருக்கார்.
0: சாய்ராம், எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைங்கிற ஊர். நான் வந்து அங்க SSLC 11th சொல்லுவா, அதை முடிச்சுட்டு மதுரையில் CA பண்ணிட்டு பாம்பேயில் ஒரு வேலை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். அது வந்து December 1974 வாக்கில். செங்கோட்டை சமிதி வந்து சம்வேர் அரவுண்ட் 1973-1974 தான் வந்து ஆரம்பிச்சா. அப்போ வந்து எனக்கு சுவாமியை பற்றி அவ்வளவு தூரம் தெரியாது. பாம்பேயில் வந்திருக்கும்போது சுவாமி வந்து எல்லா மகான்கள் இருக்கா, அது மாதிரி ஒரு மகான் அப்படின்னு தான் நினைச்சிட்டிருந்தேன். நான் வந்து ஒரு ஆற்றுல தங்கியிருந்தேன் பாம்பேயில், சாயனுங்கிற ஏரியாவில். அவள்லாம் ரொம்ப சுவாமி டிவோட்டி, பாபா டிவோட்டி. சுவாமி வந்து January 1975 வந்து அங்கே வந்திருந்தார், பாம்பேக்கு வந்திருந்தார் தர்மசக்தராக்கு. நான் தங்கியிருந்த ஆற்றுல எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டுலாம் வந்தா. லாஸ்ட் டேயில் வந்து என்னென்ன சொன்னாக்க, நீ போய் தரிசனம் பண்ணிட்டு வாடா, இனிமேல் தானே நீ வேலைக்கு எடுத்துக்கப்புற, அது வேலை சேர்றதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் சேர்றதுக்கு முன்னாடி இப்போ போய் சுவாமியை தரிசனம் பண்ணி வந்துடும், நல்லது அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் வந்து என்னோட ரொட்டீன் தான் வச்சுட்டுருந்தேன். என்னோட ரொட்டீன் என்னன்னு, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, அவள் வாழ்க்கைன்ட்டு ஒரு தர்மம் இருக்கும், நமக்குள்ள தர்மம் போய் நீ சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணணும், அப்புறம் தினமும் அரை மணி நேரம் ராமஜபம் சாயங்காலம் பண்ணணும், ராம் ராம் ராம்ட்டு பெருமாள் கோயில் உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒத்தரையும் வந்து நீ குத்தம் சொல்லக்கூடாது, யாரையும் உன் மனசு நோக வந்து எதையும் சொன்னாலும் அவளை பத்தி நீ தப்பா பேசக்கூடாது, தப்பாவா மனசுல கூட நினைச்சிடக்கூடாது. எனக்கு அந்த நினைப்புனால அவளுக்கேதான் பாதிப்பு ஏற்பட்டானாக்க அதுக்கு நம்ம காரணம் ஆயிருவோம்ப்பா, அதனால எல்லாருக்குமே நல்லதுதான் நம்ம நினைச்சு வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கார். அவர் எப்போதும் அவர் வந்து அந்த காலத்திலே BSc கிராஜுவேட், ஒரு டீச்சரா கொஞ்சம் ஸ்கூல்ல வேலை பார்த்தார், மற்றபடி சதா ராமஜபம் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பார்.
1: இந்த விஷயங்களை வந்து அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அவர் பெரிய சொத்தை கொடுத்திருக்காரு சொல்லணும்.
0: பெரிய சொத்து கொடுத்திருக்காரு.
1: இவ்வளவு நல்ல அறிவுரை அப்படிங்கறது எல்லா பேரண்ட்ஸும் கொடுத்துட மாட்டேன். பெரிய சொத்து இதுதான். வேற என்ன, பணம் கொடுக்கணுமா, வீடு கொடுக்கணுமா, வாசல் கொடுக்கணுமா, பலர் குணங்களே உங்களுக்கு போதிச்சு கொடுத்திருக்காரு அவர்.
0: ஆமாம் சார். அப்போ அந்த காலத்துல வந்து எல்லா பெரிய வசதியெல்லாம் கிடையாது, பெரிய அந்த இதெல்லாம் ஒன்னும் கிடையாது. ஆனா அவர் சொல்ற, நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து எப்போதும் பக்தி மார்க்கத்திலேயே இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதிச்சு கொடுத்தது வந்து அதுதான் எங்களுக்கு பெரிய சொத்து வாழ்க்கையில. அதனாலதான் வந்து சுவாமி நம்ம அவரோட போல்டிலே எழுத்துட்டு இருக்காருங்கிறது வந்து
1: பின்னாடி நீங்க உணர்ந்திருக்கும்,
0: பின்னாடி உணர்ந்திருக்கும், அது சந்தேகமே கிடையாது. அப்போ என்னாச்சுனாக்க, பாம்பேல வந்து அவெல்லாம் போன கடைசி நாளைக்கு வந்து என்னோட அந்த கசின், செகண்ட் கசின், அவன் சொன்னா சரி இன்னைக்கு போகலாண்டா நீ வாடான்னு சொல்லி என்ன எல்லாரும் ப்ரெஷரைஸ் பண்ணினான். நான் சொன்னேன், நான் அங்க போய் வந்து அங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டேன். நமக்கு சாதாரணமா ஒன்றும் தெரியாதே, எனக்கு நாங்கள் வந்து சிருங்கேரி மட ஃபாலோயர், இல்லாட்டா காஞ்சி மகா பெரிவாளை போய் தரிசனம் பண்ணணும். எங்கள் அப்பா என்ன சொன்னார், எல்லா சன்னியாசி மீனாட்டிலும் அலையக்கூடாது, அப்படி இப்படின்னு டைரக்ஷன் மாதிரம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்து பாபா அவர் பெரிய மகான், நம்ம வாட்டில் குவைட்டாக இருக்கலாம் அப்படின்னு பேசாமல் இருந்தேன். அப்போ இவன் சொன்னா, இல்லைப்பா அங்கே போனானக்கே நல்ல தரிசனங்கள்லாம் கிடைக்கும், அவரோட அனுகரணம்லாம் கிடைக்கும், வா பார்த்து வரலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு வந்து அங்கே போய் வந்து உங்களுக்கு என்ன மன நிம்மதி கிடைக்கிறதோ அது எனக்கு இருந்த இடத்துலேயே கிடைக்கிறது, அதனால அங்க வரணுங்கிற மாதிரி எனக்கு வந்து மனசுல ஒரு ஆர்வமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அவன் விடவே இல்லை, இல்ல நீ கட்டாயம் வந்துதான் தீரணும், எனக்கு அவசரமாவது நீ வந்துரு அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், சரி நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், உனக்கு அவசரம் தான் நான் வரேன், 3 நிமிஷம் அங்க நீ இருக்கலாம், 3 நிமிஷம் இருந்து தரிசனம் பண்ணிக்கோ, பண்ணிட்டு நம்ம திருப்பி வந்துடலாம் அப்படின்னு.
1: நீங்க ஸ்பெசிபிக்கா 3 நிமிஷம் தான்,
0: ஸ்பெசிபிக்கா 3 மினிட்ஸ் சொன்னேன்.
1: அது என்ன 3 நிமிஷம்,
0: அது எனக்கே தெரியாது. அவன்கிட்ட கேட்டான் எப்படி போகணும் அப்படி கேட்டேன். நாங்க இருந்த ஏரியா சாயன். அவன் சொன்னாங்க, சாயன்லேருந்து இது பிடிச்சு அந்த ஏரி பிடிச்சு, அந்த ஏரியிலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு, பஸ்ஸை பிடிச்சிட்டு அங்க இறங்கி கொஞ்சம் நடந்து போயாச்சுனாக்க இந்த தர்மக்ஷேத்திரம்
1: இது போறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுமே.
0: இல்ல அங்க அந்த இடத்துல தரிசனம் பண்றது, சுவாமியை தரிசனம் பண்றது
1: அந்த இடத்துல 3 நிமிஷம்
0: தர்மக்ஷேத்திரால. நான் சொன்னேன், 3 நிமிஷத்துக்கு மேல தரிசனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, எனக்கு ஏதோ தோணித்து 3 நிமிஷத்துல அவன் தரிசனம் பண்ணிடலாம், அவனுக்கு ஒசரம் தானே நம்ம போ, நான் போறேன், 3 நிமிஷத்துல அவனோட தரிசனம் முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே நம்ம வந்துடலாம் அப்படின்னு. அவன் சரின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு அக்ரி பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு போனான். அப்புறம் நான் அங்க கேட்டேன் எவ்வளவு கூட்டண்டா இருக்கும் அப்படின்லாம் கேட்டான். 3 நிமிஷம் தரிசனம், இன்னொரு காரணமும் உண்டு,

0: என்ன காரணம்னு அவன்கிட்ட கேட்டு நிறைய கூட்டம் இருக்கும், பின்ன பஸ்ல வரும்போது எல்லாம் கொஞ்சம் கூட்டமா இருக்குமான்னு. ஆமா நிறைய கூட்டம் இருக்குமான்னா, அதனால நான் என்ன சொன்ன, 3 நிமிஷத்துக்குள்ள நீ தரிசனம் பண்ணி முடிச்சிடும், அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அப்புறம் அங்க போன உடனே நாங்க வந்து ஜென் சைட்ல ஒரு 5-6 பிளாக் நடுவில் இந்த மூங்கில போட்டு பிளாக் வச்சிருந்தா பின்னாடி இருந்தோம். எனக்கு அதை பத்தி பஜன் அது இது ஒண்ணுமே தெரியாதப்போ. அப்புறம் ஏதோ இப்படி இப்படி பாத்துட்டே இருந்தேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், சரிடா 3 நிமிஷம் ஆயிரத்து கிளம்பலாமான்னு. அப்ப கொஞ்சம் என்னடா சாமி வரவே இல்லை, அதுக்குள்ள நீ எப்படிடா கிளம்பணாங்கிற அப்படின்னா, நான் சொன்னேன் நீண்டா 3 நிமிஷம்னு தானே சொன்னேன், 3 நிமிஷம் ஆயிரத்து வாயன் சாமி வந்தாலும் வராட்டாலும் இங்கே 3 நிமிஷம்னு தானே சொல்லி வந்திருக்கோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்னா, இல்லப்பா இன்னொரு 3 நிமிஷம் கொடுன்னு அதுக்குள்ள வந்துருவாருன்னா. சோ 3 நிமிஷம் 6 நிமிஷம் ஆச்சு, 6 நிமிஷத்துலயும் சாமி வரல. அப்புறம் திருப்பி கிளம்பிடா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, இல்லப்பா நம்ம கிளம்பணுக்கு இந்த சாமி வரல, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், 1 மணி நேரத்துக்கு மேல டிராவல் எல்லாம் பண்ணி வந்திருக்கோம் அப்படி இப்படின்னா.
1: அங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு அமைப்பு, அந்த பந்தல், பிரிவு பிரிவா மக்கள் உட்கார்ந்து நிக்கிறது, டிவோட்டிஸ் உட்கார்ந்து நிக்கிறது, அந்த ஒரு என்விரான்மெண்ட், அதை பார்த்து கூட இன்னும் அங்க இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலையா?
0: இல்ல, எனக்கு மனசுல உண்மையா வந்து தோணல. எனக்கு நான் வந்து அப்படியே ராம ராம ராம சொல்லிட்டு உட்காந்து இருந்தேன் மனசுல. அந்த தினம் அந்த ஆனந்தம் இருந்தது.
1: ராம் ராம் நீங்க
0: மனசுக்குள்ள அப்படியே ஓடிட்டு இருக்கும். சோ அது இருந்ததுனால வந்து எனக்கு மனசுக்குள்ள அமைதியா தான், ரொம்ப அமைதியா தான் இருந்தது. சோ வெளியில போய் தேடணும்ங்கிற ஒரு அந்த உணர்வு வரல. அப்போ எனக்கும் அப்போ 23 வயசு தான் இருந்து. அப்போ 3 நிமிஷம் 6 நிமிஷம் ஆன உடனே அவன் திருப்பி சொன்னோட நான் சொன்னேன், சரிப்பா இது வந்து ஃபைனல் எக்ஸ்டென்ஷன், இன்னொரு 3 நிமிஷம் 9 நிமிஷம் அதுக்குள்ள வந்து சாமி வந்தாலும் வராட்டாலும் நீ வந்து கிளம்பி வந்துடணும். எனக்கு நம்ம வரது எல்லாமே வந்து நம்ம சொன்ன வாக்க காப்பாத்தனப்பா, நீ சுவாமி தரிசனம் பண்ணவெல்லாம் யார வேணா தரிசனம் பண்ண வரலாம், ஆனா சொன்ன வாக்க காப்பாத்தல எனக்கு, அது வந்து தரிசனத்தை விட வந்து இது முக்கியம் வாக்க காப்பாத்துறது. சோ 9 மினிட்ஸ் மேல வந்து எக்ஸ்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 நிமிஷம் முடிஞ்சது, சாமி வரல. ஏன் திரண்டு அவனை எழுப்பிட்டேன். இப்ப நான் நினைச்சு பார்த்தா எனக்கு வேடிக்கையா இருக்கு.
1: அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் அன்னைக்கு
0: நடக்கும்,
1: 3, 6, 9 அப்படிங்கிறது.
0: ஒரு டிவோட்டி இதில் வச்சுட்டு ஒரு நான் டிவோட்டி இல்ல,
1: அவர் மனசு கொஞ்சம் வேதனை அடைஞ்சிருப்பாரு.
0: என்னடாது, அவர் வந்து அங்கங்கே பாத்துட்டு இருந்தார், இவனை இப்படி கூண்டு வந்திருக்கோமே அவர் சாமி வந்துடமாட்டாரான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஒரு பெரிய ஆவல் வேற, அங்கங்கே பாத்துட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், உன்னை பாரு, உன்னை யாருடா அந்த வேலியில போற ஓனான மடியில் தூக்கிட்டு போற மாதிரி, நீ உன்னை யார் என்னைக்கு கூட்டிட்டு சொன்னா, நீ வரல வந்தானுக்கு எவ்வளவு நேரம் வேணாரு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். சொன்னப்புறம் என்ன பண்ணோன்னாக்க, சரின்னு சொல்லிட்டு அந்த அங்கேருந்து இறங்கி ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி இருந்து அங்கே இப்படி வந்தோம். வந்த உடனே ஒரு கார் வந்தது. கார் வந்தோடனே படாரம் என் கையை பிடிச்சதை உள்ள தள்ளிட்டான். லாஸ்ட் பிளாக்ல ஒரு ஜங்ஷன்ல அதுல போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டோடனே பாக்குறேன், பின்னாடி திரும்பி பாக்குறேன், ஃபுல்லா ஆள்லாம் உட்காந்தாச்சு.
1: அவரும் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு
0: அவர் எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கார். சோ நான் உட்காந்த இடம் எப்படி எனக்கு அந்த ஜங்ஷன், அதாவது சாமி வந்து நேரமும் ஸ்ட்ரைட்டா மேடல இருந்து இறங்கி 5வது பிளாக் அந்த பக்கத்துல வரலாம், இல்லாட்டில சைட்ல இருந்தும் வரலாம், அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. திரும்பி பார்த்தோன்னே ரொம்ப கூட்டமா இருந்தவொடனே எனக்கு அப்ப என்ன தோணுச்சுனக்கு, ஓ இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து இருக்கோமே, நம்ம எந்திட்டு போக முடியாது, நம்ம 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஒன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்ல, ஏன்னா இவாளெல்லாம் தாண்டிதான் நான் போனோம். அப்படி இருக்கும்போது சரி நம்ம வாட்டில ராமஜபம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்க அப்பா அதான் சொல்லி கொடுத்திருந்தா சின்ன வயசுல, எதன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற, அது இல்ல இது இல்ல எதுவுமே உனக்கு இதா இருந்தனுக்க, சுவாமி அந்த உன்ன வந்து நினைக்கிறதுக்கு நேரம் கொடுத்திருக்காரு, அப்போ பகவத் தியானம் பண்ணி நாமஸ்மரணம் பண்ணு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அதை வச்சு நான் வாட்டில ஆனந்தமா ராமஜம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுந்திருக்க, 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ எவ்வளவு தெரியாது, அது முடியற வரைக்கும் நம்ம வாட்டில பேசாம உட்காந்துருக்கலாம்
1: அப்படின்னு. உங்களுடைய மனசை தேத்தி விட்டு அங்கதான்
0: இருக்கு. அங்கதான் வேற வழி இல்ல, ஏன்னா பின்னாடி எல்லாம் ஃபுல்லா ஆளாயிருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுனாக்க, சுவாமி அந்த ஸ்டேஜுக்கு போனார், நாங்க தள்ளி இருந்ததுனால ஏதோ அந்த எனக்கு அப்போ சுவாமி எப்படி பாக்கணும் என்ன ஏதுங்கிறது ஏதோ வித்தவுட் ப்ரிப்பரேஷன் என்ன கூட்டிட்டு போயிருக்கான். சோ அங்க போன உடனே சுவாமி அங்க மேடையில் இருந்தார். ஒரு 1 மினிட்ல வந்து மேடையில இருந்து கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கி அவர் வந்த உடனே எல்லாரும் பின்னாடி உள்ள வரலாம் சொன்னா, அவர் எங்கேயோ வெளியில போறார், வேற ஒரு ஆத்துக்கு போறார் அப்படி இப்படின்னார். அப்போ நான் நினைச்சேன், சரி நல்லதா போச்சு, இந்த கூட்டம் கலைஞ்சிரும், நம்மளும் ஆத்துக்கு போயிடலாம் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணினாருனாக்க, வெளியில இந்த கொட்டாய மாதிரி இருக்க அதை தாண்டி வெளியில வந்துட்டு நேர சைடு வழியா 5வது பிளாக்ல நேரம் நான் இருக்கிற இடத்துல வந்து நேரம் உள்ள வந்துட்டார். உள்ள வந்து நேரம் முன்னாடி நின்னு பிளஸ் பண்ணினார்
1: உங்களுக்கு முன்னாடி.
0: ஆமா, எனக்கு ஸ்ட்ரைட்டா அங்க நடுவுல நிக்கிறார். நடுவில் நிற்கும் போது அவரை வந்து கையில கையை நீட்டி உதவி தொட முடியாது. சில பேர் ஏதோ ட்ரை பண்ணி, எனக்கு அதை பத்தி சுத்தமா ஐடியாவே கிடையாது. அவர் வந்து எப்ப வந்தேங்கிற மாதிரி இப்படி கையை காமிச்சார்
1: உங்களை பார்த்து.
0: ஆமா, எப்ப வந்தேங்கிற மாதிரி இப்படி கையை காமிச்சு, எப்ப வந்தேன்ட்டு கையை காமிச்சு அப்படி பிளஸ் பண்ணினார். எனக்கு வந்து ஒன்னும் தெரியல, நான் வந்து இப்படி பேசாம இப்படி கும்பிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணா மகிழா சைட்ல ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சு, அப்புறம் திருப்பி ஸ்டெப் எடுத்து வச்சு இப்படி திரும்பி பாத்துட்டு இருந்தார். திரும்பி பார்த்து வந்து கையை நீட்டி இப்படி தொட சொன்னார். அப்ப வந்து எனக்கு வந்து நான் தொடல, கை வந்து முன்னாடி இப்படி கையை
1: கும்பிட்டு அவருடைய கையை நீட்டி
0: கையை நீட்டி தொடுன்னு சொன்னார். தொடுன்னு கையை நீட்டி தொடறதுக்கு இப்படி சொன்னார். நான் வந்து தொடல. அப்புறம் வந்து கையை என்ன பண்ணேன்னு கும்பிட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணாருக்கு அவர் இப்படி ரெண்டு பேரும் இப்படி ஏதோ இப்படி சுத்தி பார்த்துட்டு திருப்பி ரெண்டாம் தரம் வந்து அப்ப நான் என்ன பண்ணேன் கையை வந்து என்னோட மூக்கு பக்கம் பக்கத்துல அந்த பக்கம் உள் பக்கம் இழுத்துட்டேன். ரெண்டாம் தரமும் இப்படி கையை அப்படி நீட்டினார். ரெண்டாம் தரம் இப்படி நீட்டிட்டு ரெண்டாவது நீட்டினுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கணும் இப்படி சுத்தி பாரு திருப்பி ரெண்டாம் தரம் நீட்டினார். அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறதா இல்ல. அப்புறம் நான் நினைச்சேன் ராமா எனக்கு இவர் பாபாண்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இவர் யாருங்கிறது வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாத, இவரும் வந்து நான் தொடாம இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டாருங்கிற மாதிரி இருக்கு, நானும் இவரை தொடர தயாரா இல்ல. சோ இது எனக்கு ஒண்ணுமே தெரியாதே ராமா, இவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா உங்களோட நாமம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால நீங்க தான் வந்து எனக்கு வழி காமிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் என் மனசுல என்ன ஓடி திணைக்க நான் நினைச்சேன் இவர் தோட்டுட்டேன் வச்சுங்களேன், அவர் பூஜை எல்லாம் பண்றதுக்கு போய் குளிக்கணும் ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் இருக்கும்
1: ஒரு மடாதிபதி மாதிரி
0: நினைச்சிட்டு இருந்தேன். சோ இவரை போய் தொட்டு நம்மளால அவருக்கு வந்து சங்கடம் வந்துடக்கூடாது. சோ அவர் பார்த்தாச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் அவர் குளிச்சு அதுக்கெல்லாம் வேற திணைக்க இதாயிரும், அதனால தொடவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் வந்து மனசுல என்ன வந்து இவரும் தொடாம கிளம்ப மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைச்சேன். ராமா நான் கும்பிடுற தெய்வம் ராமர்னாக்க உங்களுக்கு தானே இஷ்ட தெய்வம், அந்த ராமரே தான் சத்யசாய் பாபா வந்திருக்காரு, நீங்க வந்திருக்காருனாக்க நீங்களே என்ன தொட்டுங்கோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது என்னோட சீதாராமன் உத்தர தான் வேற ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு பக்கம் கையை வச்சு கொண்டு போயிட்டேன்.
1: நீங்க வந்து ப்ரே பண்றேன்
0: ப்ரே பண்றேன்
1: அவர் அப்படி தொடரணும்னா அவர் என்ன தொடட்டும்,
0: ஆமா அவர் என்ன தொடட்டும் சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு வந்து அவர் தொட்டு அவருக்கு சிரமம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்தது. சோ அப்ப என்ன பண்ண மூக்கு பக்கத்துல வந்து கையை வச்சுட்டேன். சுவாமி என்ன இப்படி எங்க பார்த்து தடால்னு குனிஞ்ச, ஏன்னா நான் தரையெல்லாம் உட்காந்துருந்தேன், குனிஞ்சு மூக்கு பக்கத்துல வந்துட்டு கையில லேசா அந்த சிண்டு விரல் கையில வச்சுனா சிண்டு விரல் ரெண்டு இருக்குமே அந்த எட்ஜில வந்து லேசா அப்படி தொட்டார். தொட்ட உடனே இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு, எங்கேயோ பாத்துக்கும்போது தடக்குன்னு இப்படி வந்தார் கையை நிட்டினோட. நானும் என்ன பண்ணேனாக்க அவரோட கையை தொட்டு கண்ணில
1: ஒத்தின்டேன். கரங்கள் வந்து
0: கை தொட்ட, அதாவது அவரோட பட்டும் படாம ரொம்ப இதா இருந்தது, அப்படியே லேசா டச் பண்ணார். உடனே நானும் அவரோட கையை அப்படியே தொட்டேன், அவர் தொட்டாச்சே அப்படியே நான் வருட அவரோட கையை அப்படியே நல்லா தொட்டுட்டு
1: நீங்க ப்ரே பண்ண மாதிரி அவரே உங்களை தொட்டுட்டு,
0: ஆமா தொட்டுட்டார். அப்போ வந்து நான் நினைச்சேன் ஓ இது ராமா நீ தான் இது பண்ணினார், நான் ஒண்ணும் தப்பு பண்ணல, ஏன்னா அவர் வந்து நம்மள தொட்டு இது பண்ணிருக்காரு. அது போல தொட்ட உடனே நானும் நல்ல அவரோட கையை தொட்டு கண்ணில ஒத்தின்ட்டேன். போத்தின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு விறுவிறுவன் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இதெல்லாம் ஹோல் திங் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்ல முடிஞ்சு போயிருது, அங்கேருந்து இறங்கி இங்க வந்து பாத்துட்டு த்ரீ மினிட்ஸ் திருப்பி போயாச்சு ஸ்டேஜுக்கு.
1: இந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தான் அவர் மேடையிலிருந்து இறங்கி வந்திருக்காரு.
0: ஆமா ஆமா இல்ல போல அதுக்குதான் ஏன்னா வேற ஒண்ணுமே இல்ல, வேற ஒரு அங்க ஒரு வேற ஒண்ணுமே கிடையாது. அங்கேருந்து வெளியில வந்து அஞ்சு இதை தாண்டி வெளியில பந்தல்ல இருந்து வெளியில வந்து உள்ள வந்து தொட்டுட்டு போறாருனாக்கே அதுக்குதான்.
1: ராமா இஸ் நோ பிகமிங் சாய் ராமா.
0: ஆமா அதுல சந்தேகமே கிடையாது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அப்புறம் இது வந்து 1975 ஜனவரியில நடந்தது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருத்து பாம்பேர்ந்து நான் வந்து பஹ்ரைன்கிற கண்ட்ரிக்கு போனோம். பஹ்ரைன் கண்ட்ரில போன அப்புறம் அங்க வந்து 1978 போனேன், எனக்கு அப்போ 26 முடிஞ்சு 27 வயசு நடந்துட்டு இருக்கு. அங்க போனோடனே அங்க இந்த NCR கார்பரேஷன் அவ கம்பெனில சேர்ந்தேன், ATM மேனுபேக்சரர்ஸ். அப்புறம் அங்க பஹ்ரைன்ல வந்து இன்னொருத்தர் வினோத் பாசின்ட்டு சென்ட்ரல் ட்ரஸ்ட்ல வந்து இப்போ கண்ட்ரோலர் ஆஃப் ஃபைனான்ஸ் அவரும் இருந்தார், நாங்கெல்லாம் பேச்சலர்ஸ். அப்புறம் இன்னொருத்தர் துவாரக்நாத் சொல்லி சிங்கர் ரவி சிங் ரவிக்குமார் பாடுற அவரோடு சித்தப்பா அப்பாவோடு தம்பி அவரும் சார்ட் அக்கௌண்ட், நாங்க மூணு பேரும் இருந்தோம். மூணு பேர் இருந்தானுக்கு அவ்வளவா தனித்தனியா இருந்தா வச்சுங்களேன். அப்போ என்னாச்சுன்னா இந்த வினோத் பாசி சொன்னார் நம்ம வந்து
1: பஜனுடைய கான்டாக்ட் எப்படி வந்தது உங்களுக்கு, நீங்க வேலை செய்த அதே,
0: இல்ல நான் வேலை செய்த அதே கம்பெனியில தான் வந்து துவாரக்நாத் வேலை பார்த்துட்டு இருந்தார் NCR என்னை விட ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் அவர் சேர்ந்தார். நாங்க வந்து 6th ஃபுளோர்ல எங்க ஆபீஸ், 5th ஃபுளோர்ல வந்து வினோத் பாசிங்கிறவர், துவாரக்நாத்தும் வினோத் பாசியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ சாயிடி ஓட்டி நாங்க முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சு அதோ கண்டுபிடிச்சிருக்கான். துவாரக்நாத்துக்கு நான் இந்த இன்சிடென்ட்லாம் ஒண்ணுமே தெரியாது. எங்கிட்ட என்ன சொன்னாக்க ஒரு நாளைக்கு இப்படியாக்கும் வினோத் பாசின்ற ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப சாமி டிவோட்டிப்பா, அவாத்துல அவரும் பஜன் பண்றாரு, ஆள் ஒருத்தரும் கிடையாது, நீ நானும் போலாம் அப்படின்னா சரின்ட்டு அவாத்துக்கு போனோம். வினோத் பாசி அதுக்கு போனோம், நான் துவாரக்நாத் வினோத் பாசி. எனக்கு சுவாமி ஏற்கனவே இந்த அனுபவம் கொடுத்ததுனால வந்து என்ன அறியாமலே எப்போதும் ஒரு சந்தோஷம் இருக்கும், சுவாமி பத்தி நினைச்சு எனக்குவே ஒரு த்ரில் உடம்புல வரும். அது என்ன காரணம் எனக்கு ஒன்னும் தெரியவே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. சரி போறான் பஜன் தானே இவா ரெண்டு பேரும் படவும் நமக்கு ஒன்னும் தெரியாது, அட்லீஸ்ட் உட்காந்துக்கிறதாவது இதா இருக்குமேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அப்ப ஆபீஸ்னா நிறைய வேலை இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கும். என்டையர் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்காக்கு ஹெட் குவார்டர்ஸ், சோ ஏகப்பட்ட கண்ட்ரி மேனேஜர்ஸ், ப்ராஃபிட் சென்டர்ஸ், அதெல்லாம் இதா இருக்கும், நிறைய வேலையெல்லாம் இருக்கும். ஆனால் நான் வந்து என்னோட ருட்டீன் சந்தியா வந்தனம் ராமஜபம் அதை தான் வச்சுட்டு இருப்பேன். காலம்பரை தீபாரணம் காமிச்சிப்பேன், சாயங்காலம் ராமஜபம்னு தீபாரணம் காமிப்பேன், ஆபீஸ் போவேன், வேலை பார்ப்பேன், இதே தான் இருந்தது. சுவாமின்ட்டு சொன்னோட சரி வினோத் பசியாத்துல போய் நம்ம வந்து பஜன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: அவங்க வீட்டுல வந்து ரெகுலரா பஜன்.
0: அப்பதான் வேற உத்தரமே கிடையாது, அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு, சமிதியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, வெறும்ன
1: பஜன்ஸ் மட்டும்
0: வெறும்ன. அவர் வந்து அவர் டெல்லிக்காரர், அந்த அப்போல இருந்தே சாமி டிவோட்டி இருந்தால யாரையும் பஜன் பட வர மாட்டேன் சொன்ன உடனே துவாரக்நாத்தும் வெறும் ஃப்ரெண்ட் ஆனார். உடனே என்ன கூப்பிட்டா நாங்க மூணு பேர் வேற ஒருத்தரும் கிடையாது அங்க.
1: சோ அநேகமா இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒரு பவுண்டேஷனா இருந்திருக்கும்
0: நினைக்கிறேன். அது இதுக்கு எல்லாமே முன்னாடி வந்துருது பஹரீன்ல, ஃபார் பிஃபோர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, முதல் நாளைக்கு பஜன் அட்டன் பண்ணிட்டு வந்தப்பறம் அன்னைக்கு ராத்திரி வந்து சுவாமி கனவுல வந்துடுறார். எனக்கு வந்து சுவாமி வந்து ஏகப்பட்ட ட்ரீம்ஸ், ஒன்னு ரெண்டு இல்ல, அதாவது லிட்டரலா சொன்னாக்க சுவாமி கூட உக்காண்டு அவர் யஜூர் மந்திரத்திலோ பிசியிலோ உக்காண்டு ஒன் டு ஒன் பேசுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய கனவுகள் சொல்லுவார், நடக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அது ஆரம்ப காலம்ங்கிறது எனக்கு தெரியல. இந்த கனவு எல்லாமே வரதெல்லாம் வந்து காலம்பரம் ஒரு ரெண்டரைலேருந்து அஞ்சு அஞ்சரைக்குள்ள முடிஞ்சு போயிடும், அந்த பிரம்ம முகூர்த்த டயத்துல தான் வரும். அப்ப வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ரொட்டீன்ல போனேன்னு அன்னைக்கு காலம்பரம் வந்து வந்தார். பஜன் சாயங்காலம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங்ல வந்து வந்த உடனே எல்லா மோஸ்ட் ஆஃப் த கனவுல என்ன பண்ணுவார், ஒரு ஷேர்ல உட்காந்துருப்பார், நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், உட்காந்து நமஸ்காரம் பண்ணிக்கோம்ப, நமஸ்காரம் பண்ணுவேன். அந்த கனவு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், நமஸ்காரம் பண்ணிக்கோன்னார். நமஸ்காரம் பண்ணினேன், பண்ணின உடனே சொன்னார் பஜன் பாட ஆரம்பிச்சிருக்காள், சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம், ரெகுலரா பஜன் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார், நமஸ்காரம் பண்ணிக்கோன்னார். அதுக்கு ட்ரீம் முடிஞ்சு போயிருது. அப்புறம் மறுநாளைக்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது, துவாரக்நாத்தம் வினோத்தம் போய் சொன்னேன். அப்போ வினோத் பாசிக்கெல்லாம் ரொம்ப த்ரில்டு, துவாரக்கும் த்ரில்டு, எப்ப சுவாமியே வந்து இது பண்ணாருச்சுனாக்கே அவர் வந்து பிளஸ் பண்றாருப்பா அப்படின்னா. நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன், இவா மூணு பேர், நம்ம மூணு பேர் தான் மொத்தமே இருக்கோம், நானே வந்து இங்கேருந்து போயிட்டேன்னு இவா ரெண்டு பேர் தான் இருப்பாங்கிறது கூட இவ என்ன கன்வின்ஸ் பண்றா போல் இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வினோத் பாசி சொன்னா சுவாமி ட்ரீம்ல வந்து சொல்றதெல்லாம் அவர் சங்கல்பத்தில் தான் நடக்கும், ஹரி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் பிளஸ் பண்ணியிருக்காருன்ட்டு இவா ரெண்டு பேரும் சொன்னேன். அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேனாக்க, அப்பா எனக்குமே சந்தோஷமா இருக்கு, நீ வந்து சுவாமி ட்ரீம்ல வருவார், அதெல்லாம் நான் சாதாரண சொன்னேன், அதெல்லாம் வந்து உண்மை, அவர் சங்கல்பத்தில் தான் நடக்கும்ல அப்படி சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், ஈவன் அதர்வைஸ் நான் ரெகுலரா வரும், எனக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் கூட போயிருக்காது, இவ என்ன சொன்னா நீங்க எல்லாம் பஜன் பாடணும், ரெண்டு பேரு தான் பாடுறோம் அப்படின்னா. எனக்கு ஒரு ஒரு விதத்துல ஒரு என்ன சந்தோஷம்னா, துவாரக்நாத் நல்ல சிங்கர், வினோத் பசி பாவம், பக்தி பாவத்துல நான் பாடுவேன், சோ நம்மளும் தைரியமா அந்த பக்தி பாவத்துல பாடிடலாம் நினைச்சு நான் சொன்னேன், ராமர் மேலதான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமர் பாட்டை எழுதி கொடுத்தா. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா, எனக்கு இந்த சுந்தரம் கேசட்ஸ் அதெல்லாம் வருமே, அதை ரெகுலரா வந்து போட்டு கேட்டு, ஆத்துல வேலை கிடையாது, கம்பெனி இது த்ரீ பெட்ரூம் பிளாட் கொடுத்துருக்கா, சௌரியமா போனும், கார்ல போகும்போது பஜன் கேட்பேன், ஆத்துல வந்தோடனே பஜன் ஓடின்னு அப்படியே தான் இருந்தது. அப்புறம் ஒரு ராமர் மேல ஒரு பாட்டை படிச்சுட்டு அடுத்த வாரம் பாட போனேன். போனோம் நாங்க மூணு பேரும் தான். பாட ஆரம்பிச்சோடனே என்னன்னு அங்க ராமர் பட்டாபிஷேகம் படம் வச்சிருந்தா, அந்த படத்துல வந்து பூ ஆட ஆரம்பிச்சிருத்து. நான் பாட ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் பாடி முடிச்ச உடனே வந்து பூ ஆடுறது நின்றுருத்து. நான் வந்து எனக்கு அது ஒன்னும் தெரியலன்னா, காத்து ஒண்ணும் இல்லையே எப்படி ஆடித்தங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பஜன் முடிஞ்ச உடனே அவ சொன்னா, ஏ சுவாமியே வந்து அப்ரூவ் பண்ணிருக்காப்பா, நீ இன்னமே பாடு ரெகுலரா அப்படின்னா, சரி அப்படின்னு திருப்பி அன்னைக்கு ராத்திரியும் சுவாமி கனவுல வந்துட்ட, வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ சொன்னார். இதே மாதிரிதான் சேர்ல உட்காந்து பக்கத்துல உட்காந்துருந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னேன், இனிமே நீ ரெகுலரா பஜன் பாடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கு, ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் வர ஆரம்பிச்சிட்டார், ஒன்னு ரெண்டு அப்படி இப்படின்ட்டுலாம் இல்ல, ஏகப்பட்ட ட்ரீம்ஸ்ல வர ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிருது. ஒரே ஒரு ட்ரீம் மாத்திரம் நான் சொல்றேன், அப்போ எனக்கு கல்யாணம் ஆல, கல்யாணம் ஆறதுக்குலாம் முன்னாடி உள்ள ஸ்டேஜ். அந்த ஒரு ட்ரீம்ல என்ன பண்ணாருனாக்க, சுவாமி வந்து அவரை பார்க்க சொன்னார், கனவுல வந்து சொல்லிட்டு இப்படி இதே மாதிரி நமஸ்காரம் பண்ண சொன்னார், நமஸ்காரம் பண்ணினேன், சேர்ல இருந்து இப்படி போய் நின்னார், நின்றுட்டோம் நான் யாரு அப்படின்ட்டு கேட்டார். நான் முன்னாடி நின்றுட்டு இங்க சுவாமி பகவான் சத்யசாயி பாபா சுவாமி அப்படின்னு, நன்னா பாரு அப்படின்னார். அவர் நன்னா உத்து பார்த்தேன், உடனே விநாயகரா மாறிட்டார். விநாயகரா மாறினோடனே திருப்பி விநாயகர் பேசுறார், நான் யாரு அப்படின்னார். மகாகணபதி விநாயகா அப்படின்னு. திருப்பி விநாயகர் கேக்கிறார், நன்னா பாரு நான் விநாயகரா அப்படின்னு. திருப்பி அவரை பாக்கிறேன், சத்யசாய்பாபா ஆயிட்டார். அப்புறம் சத்யசாய்பாபா அப்ப கேட்டார், நான் யாருன்ட்டு பாபா கேட்டார். நான் சொன்னேன், சுவாமி நீங்க பகவான் சத்யசாய் பாபான்னு. நன்னா பாரு என்ன அப்படின்னா, பார்த்தேன் கிருஷ்ணரா மாறிட்டார், ஃபுளூட் வச்சுண்டு அப்படியே சுத்தின்னு இருக்கார். நான் அவர் பின்னாடி அப்படியே ஓடிட்டு இருக்கேன். தடால்னு நின்னுட்டார் கிருஷ்ணர், நின்றுட்டு பிள்ளாங்குழலோடு நின்றுட்டார். நின்றுட்டு நான் யாரு பாரு அப்படின்னார். நான் வந்து திருப்பி பார்த்து கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சொன்னேன். சொல்லிட்டே இருக்கும்போது பாக்குறேன் சத்யசாய்பாபா மாறிட்டார். அப்புறம் திருப்பி நான் யாருன்னு திருப்பி கேட்டார். கேட்டோன்னே வா சுவாமி பகவான் சத்யசாய்பாபா சுவாமி சுவாமி சுவாமின்னு. நான் பாரு அப்படின்னார். நான் பார்த்தேன் அப்படியே அம்பாளா மாறிட்டார். அம்பாளா மாறினதுக்கு ஃபிளஷ் அண்ட் பிளட்டு அப்படியே ஜொலிக்கரா நல்ல மாலை அது இது கிரீடம் அதெல்லாம் போட்டு அசாத்திய அலங்காரம் அப்படியே இருந்த உடனே அதை தாங்கவே முடியல.
1: சர்வாலங்கார
0: பூஷணி, ஆமா நானாவித அலங்கார பூஷணி. இப்படி பார்த்த உடனே அப்படியே பார்த்து சிரிக்கிறா. சிரிச்ச உடனே அடுத்த செகண்ட் என்ன, இந்த சிரிக்கிறதோட வந்து கல்லா மாறிட்டா. கல்லா மாறிட்டானக்கே அந்த அலங்காரத்துல வந்து ஃபேஸ் வந்து அப்படியே பிளாக் ஸ்டோன் ஆயிருத்து, அந்த சிரிப்பு புன்னகை மாத்திரம் அப்படியே இது இருக்கு, கையெல்லாம் பிளாக்கா இருக்கு. உடனே எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கு மாதிரி ஆயிருத்து கனவுல. உடனே ஓ அம்மா தாயே நீங்க இப்படிதானே இருந்தேள், இப்படி கல் மாதிரி மாறிட்டேன்னு சொல்லி பக்கத்துல இப்படி போனேன். போன உடனே என்ன பண்ணினா, திருப்பி பிளஷ் அண்ட் பிளட்டா மாதிரி அப்படியே அப்படியே ஒரு கட்டு கட்டின்ட்டா, அப்படியே அரவணைச்சுன்ட்டா. அரவணைச்சுன்னா அதை என்னால தாங்க முடியல. அப்படியே கண்ணை திறந்து பாக்குறேன், ரூம் அவ்வளவு வந்து அம்பாளா தெரியற. அப்படி தெரிஞ்ச உடனே இது ஒரு காலம்பரம் 3:30 to 3:45 இருக்கும். அப்படியே திறந்து கண்ணை திறந்து அப்படியே அழுதுண்டே உட்காந்துருப்பேன். இது மாதிரிலாம் நடக்கும்போது கனவெல்லாம் வரும்போது நம்ம தாங்க முடியாத கனவுகளா இருக்கும். அப்படியே உட்காந்து அழுதுண்டு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் ஏதோ படிச்சிருக்கேன், இங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்கறேன், இது என்ன நடக்கிறது நமக்கு தெரியாம அப்படியே நினைச்சுண்டு அப்படியே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ராமா உங்களைதான் தெரியும், சுவாமி உங்களைதான் தெரியும், நீங்க தான் அந்த ராமர் தான், சீதா ராமச்சந்திரர் தான், சத்யசாயி பாபா வந்திருக்காள், ராமா சாய்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ராம் ராம் ராம் ராம் சொல்லிட்டு அப்புறம் காலம்பரம் 5 ஆனோடனே குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு என்னோட ரொட்டீன்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பேன். இப்படி எல்லாம் நடக்கும்போது நிறைய கனவுகள்ல வரும்போது வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி வந்து இவர் கனவுல வந்துட்டே இருக்காரு, சொல்லிட்டு இருக்கார், சப்த ரிஷி மந்திரத்தில் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போற எல்லாம் பண்ண உடனே நான் நினைச்சேன், இவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், ஏன் இப்படி கனவுல நிறைய வராரு சொல்றாருங்கிற மாதிரி எல்லாம் தோணித்து. அப்புறம் ஒரு கனவுல வந்து என்ன சொன்னாருன்னா, இதே மாதிரிதான் நமஸ்காரம் பண்ணிக்கோன்னார் சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னா. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் ஓடின. அப்புறம் நீ நினைச்சிட்டு இருக்க, நான் ஏன் உனக்கு கொஸ்டின் இருக்கு மனசுல நிறைய வருஷமா, நான் ஏன் உன் கனவுல வந்துட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன்ட்டு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டேன்.
1: நீங்க நினைச்சதை அப்படியே அந்த கனவுல கேட்கிறாரு,
0: அந்த கனவுல கொஸ்டினா கேட்கறேன். அப்புறம் நான் சொன்னேன், சுவாமி நான் வந்து வெளிநாட்டுல இருந்தாலும் சந்தியாவந்தனம் பண்றேன் அப்படின்னு, சந்தோஷம் அப்படின்னு. சரி அந்த காரணம் மாதிரி தெரியல, மெயின் ரீசன் மாதிரி தெரியலன்னு. அடுத்தாப்புல வேற என்னன்னார், சுவாமி நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான், வெளிநாட்டில் இருந்தாலும் வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்றேன், வேற ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன் அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன், MNC இருந்தாலும் அப்படிலான்னு. சந்தோஷம்,
1: அதாவது அவர் நான் ஏன் கனவுல வரேன்னு அவர் கேட்டதுக்கு நீங்க இதெல்லாம் பதில் சொல்றேன்.
0: ஆமா ஏன் வரேன்ட்டு க்வெஸ்சன் கேட்டோடனே ஒரு ரீசன் வந்து நான் சந்தியாவந்தனம் பண்றேன் எல்லாம் சொன்னேன், அதுக்கு சந்தோஷம்னார். ரெண்டாவது ரீசன் வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னோடனே MNC இருந்து ஃபாரின்ல இருந்தாலும் வெஜிடேரியன் சந்தோஷம் அப்படின்னார். அந்த ரீசனும் எனக்கு அவர் மெயின் ரீசனா தெரியல, உடனே வேற என்ன வேற என்ன காரணம் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், சுவாமி நான் வந்து டீ டோட்டலர் ஆல்கஹாலிக் இதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. சந்தோஷம் அப்படின்னார். அப்புறம் வேற என்ன காரணம் அப்படின்னார். எனக்கு ஒன்றும் தெரியல சுவாமி, எனக்கு தெரியலையே அப்படின்னு. எங்கூட வா அப்படின்னு. உடனே அடுத்த சீன் எனக்கு எங்க நேட்டிவ் பிளேஸ் செங்கோட்டை எங்க அதுக்கு எழுதாப்புல ஒரு கல் இருந்து, அந்த கல்லுல சுவாமி அப்படியே கண்ணை மூடி மெய் மறந்து உக்காண்டிருக்கார். உக்காண்டிருந்த உடனே நான் வந்து சுவாமி ஓ அங்க பாத்துட்டு ஓ சுவாமி வந்திருக்காரு, சுவாமி வாங்க வாங்க ஆத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஆத்துக்குள்ள கூட்டிட்டு போறேன். அவர் ஒன்னும் பேசவே இல்லை, அப்படியே கொயட்டா வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமா அங்க வில்லேஜ் எல்லாம் வந்து நடை ரேழின்ட்டுலாம் சொல்லுவேன், எங்க அப்பா வந்து ரேழி மெயின் ஹால்ல வந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு ஏதோ பூஜை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னடா மாத்துக்குள்ள வராரு, இவர் ஒன்னும் சொல்ல ஒத்துருமே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாள், என்ன வேற ஒத்துரும் இல்லையா, எங்க அப்பா இருக்கா எங்க சிஸ்டர் யாரோ உள்ளவுக்கு இருக்காரு. எனக்கு ஐ ஃபெல்ட் அ பிட் பேட், என்னடா அடிச்சு போட்டுலாம் ஒத்துரும் ஓடி வர மாட்டாளே என்று சொன்ன உடனே சுவாமி என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுட்டு என்ன சொன்னாருன்னா, பேசாம வா எங்கூட வா அப்படின்ட்டார். சரி நம்ம இப்ப பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே சுவாமி என்ன பண்ணினாருனாக்க, எங்க அப்பா ரேடியோல உட்காந்துருக்கேன், சைடுல ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூம்ல இருந்து வந்து சுவாமி கை அப்படி நீட்டினது, பெரிய கையா போச்சு, எங்க அப்பாவுக்கு முன்னாடி அப்பம் வடை என்னெல்லாம் எள்ளுருண்டை எல்லாம் ஏதோ வச்சிருந்தது. ஒரு வடை எடுத்து தன்னோட வாயில இப்படி கடிச்சார் சுவாமி. கடிச்ச உடனே எங்க அப்பா வந்து கண்ணை முடிச்சு சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னார். சொன்ன உடனே சுவாமி வந்து எங்க அப்பா நமஸ்காரம் பண்ணினார். எங்க அப்பா நமஸ்காரம் பண்ணின உடனே சுவாமி வந்து எங்க அப்பாட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமிக்கு. எங்க அப்பாட்ட சொல்றார், உங்க அப்பா உங்க தாத்தா உங்க மூதாதையர்கள்லாம் எங்கூட தான் இருக்கா. இந்த அவதாரம் வரும்போது எங்க குடும்பத்தை வந்து நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி பிளஸ் பண்ணணும்னு சொல்லு. அவ வந்து பரம்பரை பரம்பரமையா இயங்கிட்டு இருந்தா, அதனால வந்து நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு என்னை இப்படி திரும்பி பார்த்தார். எனக்கு அப்பதான் காரணம் புரிஞ்சுது. ஆனா எங்க அப்பாவோட அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. அவர் 2 வயசுலேயே போயிட்டார். எனக்கு எங்க அப்பா தெரியுமே தெரியாது, அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் உத்தரையும் தெரியாது எங்க அப்பா வழியில. அது எப்படி வருதுன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சுவாமி வந்து நம்ம ப்ரேயர்ஸ் பண்றோம், நம்ம எஃபர்ட்ஸ் பண்றோம், அதெல்லாம் இருக்கு. பட் அது வந்து ஒரு ஜெனரேஷன்ல உள்ள எஃபர்ட்ஸ் இல்ல, இது வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷன்ஸா உள்ள எஃபர்ட்ஸ்ல வந்து அவதாத புருஷர் வந்து நம்மளை வந்து பிளஸ் பண்றாருங்கிறது அது புரிஞ்சுது.
1: நிச்சயமா, அதாவது நம்மளுடைய கர்மா மட்டும் கிடையாது, இது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்மாக்களும் அதுல வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது நல்லா புரியாது. மிக்க சந்தோஷம் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே. உங்களிடம் பேச பேச இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் என்று நினைக்கிறோம். இன்று இந்த உரையாடலை இத்துடன் நிறுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். சாய்ராம்
0: சாய்ராம்.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு பஜனை பாடலை கேட்டு நாமும் உடன் சேர்ந்து பாடுவோம். பஜனை பாடலை பாடுகிறார்கள் சுந்தரம் பஜனை குழுவினர்.

0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி சிரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். சிரவணம் செய்து இன்புறுவோம்.
1: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சீதா விவாகம், சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. அன்றிரவு அவர்கள் அயர்ந்து உறங்கினார்கள். நகரத்தின் மேல் பகலவனின் ஒளி மெல்ல பரவும் பொழுது அவர்கள் தங்கிய விடுதியின் வாசல் படி நின்று இன்னிசை கிளம்பியது. பிராமணர்கள் வேத கீத பாராயணம் செய்தனர். ராமரும் லக்ஷ்மணரும் எழுந்து காலை கடன்களையும் கிரியைகளையும் முடித்து விஸ்வாமித்திரரை அணுகினர். முனிவர் அவர்கள் பருகவென கிண்ணங்கள் நிறைய பால் கொடுத்தார். பிறகு அவர், "பிள்ளைகள், ஜனகர் இப்பொழுது இங்கு வரக்கூடும். சிற்றுண்டி அருந்தி தயாராக இருங்கள்" என்றார். அவ்வாறே முனிவரின் இளைய சிஷ்யர்களும் விரைந்து விடுதிக்குச் சென்று பால் பழங்களை உட்கொண்டனர். கைகளை சுத்தம் செய்து கொண்டு ஓசைப்படாமல் தங்கள் குருவை அணுகி அவர் அருகில் பக்தியுடன் அமர்ந்தனர். இதனிடையில் ஜனக மகாராஜர் தமது சமஸ்தான புரோகிதருடன் தம் வணக்கங்களை மரியாதையுடன் செலுத்த அங்கு வருகின்றார் என்ற செய்தி பரவியது. எவ்வாறெனில் ராஜ்ய அதிபரின் வருகையை தெரிவிக்கும் பண்டைய 9 கருவிகள் வாசிக்கப்பட்டு சங்குகள் முறைப்படி முழங்கின. ஜனகர் மங்களகரமான சந்தனக் குழம்பையும் அட்சதைகளையும் கையிலேந்தி உட்புகுந்தார். சதானந்தரும் அவர் குழுவினரும் அப்புனிதமான இல்லத்தினுள் சென்றனர். ஜனகர் நன்றியினால் மகிழ்ந்து முனிவரின் பாதங்களை சம்பிரதாய முறைப்படி விளக்கினார். பிறகு ஜனகர் விஸ்வாமித்திரரின் கால்களில் பணிந்து மேடையின் முன் முனிவருக்கென்று வைத்திருந்த உயர்ந்த இருப்பிடத்தின் அருகில் நின்றார். விஸ்வாமித்திரர் சொல்லியபடி ஜனகர் பணிந்து தம் இருப்பிடத்தில் அமர்ந்தார். ராமலட்சுமணர்கள் முனிவரின் வலது பக்கம் தரையின் மீது விரித்திருந்த கம்பளத்தின் மீது அமர்ந்தனர். பிறகு ஜனகர், "மாமுனிவரே, என்றுமே தங்கள் வருகைக்காக காத்து நிற்கின்றேன். இப்பொழுது தங்கள் கட்டளை யாதோ? நான் அதை ஏற்று நிறைவேற்ற ஆயத்தமாயிருக்கிறேன். தயை கூர்ந்து என்னிடம் தெரிவிக்க வேண்டுகிறேன்" என்றார். ஜனகர் தம் கைகளை கூப்பி பிரார்த்தித்தார். அதைக் கண்டு விஸ்வாமித்திரர் சிரித்து, "நேற்றிரவு நேரமில்லாததால் விரிவாக சொல்ல இயலவில்லை. நீர் அரசகுமாரர்களாகிய ராமலட்சுமணர்களின் கதையை கேட்க விரும்பியதால் உமக்கு சொல்ல முடிவு கொண்டேன். இப்பொழுது உமக்கு அவகாசம் இல்லை என்றால் வேறொரு சமயம் நான் உமக்கு சொல்லக்கூடும்" என்றார். அதற்கு ஜனகர், "முனிவரே, தங்களுடன் சம்பாஷிக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் பேறு அல்லாது வேறு முக்கியமான பேறு எனக்கு ஏது? இந்த சந்தர்ப்பம் நான் இழைத்த நோன்புகளின் பலனன்றோ? தாங்கள் அவர்களைப் பற்றி சொல்லப் போகின்றீர்கள் என்ற எதிர்பார்ப்பினால் மகிழ்ச்சியுற்றிருக்கிறேன். இது எனக்கு ஏற்பட்ட பேரதிர்ஷ்டம் என கருதுகிறேன்" என்றார். பிறகு விஸ்வாமித்திரர், "தசரதரின் அரச சபைக்கு தாம் சென்றதிலிருந்து யாகம் இயற்றிய வரையிலும் நடந்த நிகழ்ச்சிகளையும், அச்சிறுவர்கள் பராக்கிரமத்துடன் காவல் நின்று அரக்கர்கள் யாக நியதிகளை குலைத்து அசுத்தமிழைக்க முயன்ற முயற்சிகள் அத்தனையையும் அழித்தொழித்த செயல்களையும் விஸ்தரித்தார். அசுரர்களோடு மூண்ட சண்டையில் அச்சிறுவர்கள் காட்டிய வீரத்தையும் தீரத்தையும் சாதுரியத்தையும் விளக்கி அவர்களுடைய வியக்கத்தக்க சாதனைகளை புகழ்ந்தார். அவ்வாறு புகழ்ந்தரைக்கும் போது அம்முனிவரின் கண்களில் சந்தோஷத்தினாலும் நன்றி அறிவினாலும் நீர் ததும்பியது. அடிக்கடி மேலணி துணியினால் தம் கண்களை துடைத்துக் கொண்டார். அவ்வார்த்தைகளை கேட்டு சிறுவர்களின் மனோகர அழகையும் கம்பீரத்தையும் கண்ணுற்று கண்களில் நீர் பெருக, ஜனகர் சமாதி நிலையில் தாம் அடிக்கடி அனுபவித்த பெருமிதமான சந்தோஷத்தை அனுபவித்தார். அச்சிறுவர்கள் உண்மையில் தெய்வீக பொலிவுற்ற ரூபங்கள் என உணர்ந்தார். அடிக்கடி வேற்று பொருட்களை காண எத்தனித்தும் தம் கண்கள் பொலிவுற்று விளங்கிய அம்முகங்களையே மீண்டும் மீண்டும் நாடி நின்றன. தாமரை மலர் போன்ற அம்முகங்கள் பிரம்ம தேஜஸை பொழிந்தன. அதிக முயற்சியுடன் தம்முள் எழுந்த ஆனந்த பரவசத்தை வெளியிடாமல் அடக்கி அவர்களை கூர்ந்து கவனித்த வண்ணம் அதிக பணிவுடனும் மரியாதையுடனும் அமர்ந்திருந்தார். ஒரு கணமேனும் தாம் ஒரு சக்கரவர்த்தி, அச்சிறுவர்கள் ஒரு சாம்ராஜ்ய அதிபதியின் அரசகுமாரர்கள் என்ற உணர்வு அவருக்கு எழவில்லை. அவர்கள் மேலுலகினின்று பூலோகத்திற்கு வந்துள்ளவர்கள் என்ற எண்ணம் அழியாமல் அவரிடம் படிந்திருந்தது. அவ்வுணர்ச்சியை முனிவர் முடிந்த மானுஷாதீதமான அவர்களின் வலிமையும் பராக்கிரமமும் திடப்படுத்தியது. அவர்கள் அபூர்வமான கடவுளுக்கே ஒப்பான மனிதர்கள் என உணர்ந்தார். ஏனெனில் தாம் யவ்வன பருவம் அடையும் முன்பே புகழ்பெற்ற விஸ்வாமித்திரராலேயே செய்யவியலாத காரியமாகிய யாக குண்ட ரட்சணையை வெற்றியுடன் முடித்தவர்களன்றோ! என்ன அற்புதம் என ஜனகர் வியந்தார். பிறகு மிதிலையை நோக்கி அக்குழுவினர் வந்த விருத்தாந்தம் தொடங்கியது. ஒவ்வொருவர் அனுபவித்த சந்தோஷத்தையும் முனிவர் ராமலட்சுமணர்களுக்கு சொல்லிய கதைகளையும் ஜனகருக்கு விரித்துரைத்தார். தலைநகரத்திற்கு அருகாமையில் உள்ள கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் நேர்ந்த பத்தினியாகிய அகல்யையின் சாப விமோச்சனத்தை பற்றியும் அவள் புனிதமடைந்த நிகழ்ச்சியை பற்றியும் சொல்லிய கதையை கேட்டதும் சதானந்தர் அளவற்ற ஆச்சரியம் கொண்டார். அவர், "என்னே, என் தாய் சாபத்தினின்று விடுபட்டனளா? இத்தெய்வீக புருஷர்கள் என் தாயை புனிதமாக்கி என் தந்தையிடம் சேர்த்தனரா? ஆஹ், சந்தேகமில்லாமல் இவர்கள் தெய்வங்களே" என்று வியந்துரைத்து கண்களிலிருந்து ஆனந்தத்தினாலும் நன்றி உணர்ச்சியினாலும் தாரை தாரையாக கன்னங்களில் நீரோட உணர்ச்சி வசப்பட்டவராய் ஸ்தம்பம் போல் அசையாது நின்றார். விஸ்வாமித்திரர் அவரை கவனித்தார். "முனிமகனே, இதுவரை நடைபெற்ற சிறியதோர் நிகழ்ச்சியினால் இவ்வளவு அதிகமாக வியப்புற வேண்டாம். வருங்காலத்தில் இதைவிட அதிகமான ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் பல நேர இருக்கின்றன. வெகு சீக்கிரத்திலேயே அவை மானுஷாதீதமான பெருமையினால் திகைப்பையும் வியப்பையும் பயக்கும். உன் பெற்றோர்களும் மிதிலா நகருக்கு நாளையாவது அதற்கு அடுத்த நாளாவது வருவார்கள். அவர்களிடமிருந்து நேரே ராமலட்சுமணர்களின் அதிசய கதையை கேட்க வியலும். சாந்தமுற்றிரு" என்றார். அப்போது ஜனக மகாராஜர், "முனிசிரேஷ்டரே, தெய்வீக தன்மை பொருந்திய இம்மக்களை பெற்ற பெற்றோர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! ஓ, எண்ணிய மாத்திரத்திலேயே என் குடிலில் புகுந்ததனால் நான் எவ்வளவு பாக்கியவானானேன்" என்றார். பிறகு ராமலட்சுமணர்களை நோக்கி, "என் அருமை குழந்தைகள், உங்கள் அந்தஸ்துக்கு ஈடில்லாமலாவது விருப்பத்திற்கு மாறுபட்டாவது உங்களுக்கென தயாரித்த இக்குடில் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கேற்றவாறு வசதி அமைத்துக் கொடுக்க என்றுமே தயாராக உள்ளேன். நீங்கள் விரும்பினால் இந்நகருக்கு நீங்கள் புதியவர்களாதலால் கண்காட்சிகள் காண ஏற்பாடுகள் செய்கிறேன். ஆனால் தடையின்றி மனம் விட்டு எதையும் கேட்க வேண்டுகிறேன். அப்பொழுதுதான் நான் சந்தோஷிப்பேன்" என்றுரைத்தார். இவ்வாறு ஈடற்ற நற்குணத்தினாலும் தாழ்மையினாலும் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு ராமர் பதிலளித்த முறை ஜனகரிடம் அவர் வைத்திருந்த மதிப்பை தெளிவுபடுத்தியது. "மகாராஜா, நாங்கள் சிறுவர்கள்தாம். தாங்கள் செய்துள்ள ஏற்பாடுகளில் எதுவும் குறையிருப்பதாக எங்களுக்கு தோன்றவில்லை. நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறோம். வேறோரிடத்தில் மாற்றவாவது எங்களுக்காக அதிகமாக வேறு எவையேனும் ஏற்பாடுகள் செய்யவாவது வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் மீது தங்களுக்கு அதிக பிரியம் இருக்குமானால் எங்களுக்குண்டான ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடும்" என்று சொல்லி அது எதுவென்று உரைக்காமல் தங்கள் குரு விஸ்வாமித்திரரை நோக்கினார்கள். பிறகு முனிவர், "ஜனகா, நான் நிர்ணயித்த யாகம் தடையின்றி பங்கமுறாமல் முடிவுற்றவுடன் இவ்வரசகுமாரர்கள் என்னுடன் வந்த காரியம் முடிவடைந்தது. ராமலட்சுமணர்கள் வீடு திரும்ப என்னிடம் அனுமதி கேட்டனர். இதன் நடுவில் நீ நிச்சயித்த யாகத்தை பற்றி எனக்கு அழைப்பு வந்தது. அதனால் மிதிலைக்கு என்னுடன் வரவேண்டுமென இச்சிறுவர்களை கேட்டேன். இப்பொழுது ராமர் தம் தந்தை என் ஆசிரமத்திலிருந்த யாகத்தை மட்டும் காக்க தம்மை அனுப்பி வைத்ததால் மேற்கொண்டு பிரயாணம் செய்து அனுமதித்த காலத்திற்கு மேலாக இருக்க சுணக்கம் தெரிவித்தார். ஆனால் நான் அவர்களுக்கு தெய்வத்தன்மை பொருந்திய அநேக போர்க்கருவிகளைப் பற்றியும் அவர்கள் அறிய வேண்டிய ஆவல் கொண்ட பொருட்களைப் பற்றியும் சொல்லி உம்மிடம் இங்குள்ள அவர்கள் காண வேண்டிய தனுசை பற்றியும் விரித்துரைத்தேன். அந்த தனுசின் பெருமையுற்ற கதையையும் அவர்களுக்கு தெரிவித்தேன். தனுசை காண வேண்டும் என்ற ஆசை கொண்டு என்னுடன் இங்கு வர இசைந்தனர். ஆதலால் நகரத்தை சுற்றி பார்வையிடவும் கவர்ச்சியான இடங்களுக்கு செல்லவும் இவர்களுக்கு ஆவலில்லை. துஷ்டர்களை தண்டித்து நேர்மையை பாதுகாக்கக்கூடிய விற்கள், அம்புகள், பிற கருவிகள் மட்டுமே இவர்கள் கவனங்களை கவருவதில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன" என்றார். அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜனகர், "அம்மாதிரியானால் யக்ஞசாலைக்கு சீக்கிரமாகவே தனுசை கொண்டுவர ஏற்பாடுகள் செய்ய கடவேன்" என்றுரைத்து ராஜபுரோஹிதரான சதானந்தரிடம் அதை கொண்டுவர வேண்டிய மங்களகரமான நேரத்தை பற்றி ஆலோசனை செய்ய கட்டளையிட்டார். தனுசின் பெருமையும் பங்கமும். இதனிடையில் ராமர், "மகாராஜரே, இந்த தெய்வ தனுசு தங்கள் வசம் எவ்வாறு வந்ததென்பதை எங்களுக்கு சொல்ல முடிந்தால் நாங்கள் கவனமுடன் கேட்டு அதனால் சந்தோஷம் பெறுவோம் என்று ஜனகரை கேட்டார். ஜனகர் சந்தோஷத்துடன் அச்செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். எனது அருமை குழந்தைகளே, என் சாம்ராஜ்யத்திற்கு மூத்த மூதாதையரான நிமிக்கு 6 தலைமுறைகளுக்குப் பின் தேவரத்தன் என்ற அரசர் இந்த ராஜ்யத்தை ஆண்டார். தெய்வங்கள் சிவபெருமானுக்கு உரியதாகிய இந்த தனுசை அவர் அரண்மனையில் பாதுகாப்புக்காக ஒப்படைத்தன. அன்று தொட்டு இது எம்மிடம் இருக்கின்றது. இது தெய்வங்களின் ஆயுதமானதால் சாதாரண வில்லன்று. சில 1000 மணுக்கள் எடையுள்ளதாகும். எவருமே இதை நிமிர்த்திய நிலையில் இதுவரை கண்டதில்லை. ஏனெனில் இவ்வளுவை எவரால் தூக்க இயலும்? கடந்த காலத்தில் இந்த தனுசை எவரால் தூக்க முடியும் என்று கண்டுபிடிக்க பிரயத்தனப்பட்டேன். ஏன், அதை மக்களின் கண்முன் வைத்து அவர்களை முயலவும் செய்தேன். ஆனால் இன்று வரை அதை செய்யவல்ல ஒருவரையும் நான் காணவில்லை. இந்த வித்தையை செய்ய எத்தனைத்த ஒவ்வொரு அரசனும் அரசகுமாரனும் தோற்று வெட்கி தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினர். அவர்களால் இந்த தனுசை வளைக்கவும் இயலவில்லை. இருந்த நிலையினின்றும் சிறிதளவாவது மாற்றவும் முடியவில்லை. ஒருநாள் நான் யாகம் இயற்ற நிர்ணயித்த இடத்திலிருந்து மண்ணை புரட்டும் பொழுது கொழுமுக பாதையினின்று ஒரு பாத்திரம் தென்பட்டது. அதை வெளியில் எடுத்து பரீட்சை செய்தபோது அதில் ஒரு பெண்மகவை கண்டேன். சீதாவி நின்று, அதாவது உழுபடைச்சாலி நின்று வந்ததன் காரணத்தால் நாங்கள் அவளுக்கு சீதா என்று பெயர் சூட்டி என் குழந்தையாகவே பேரன்புடன் பேணி வளர்த்தோம். அவளுக்கு அளவுக்கு மீறிய வலிமை உண்டு. ஒருநாள் தன் தோழியருடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டு பொம்மை இந்த தனுசை கொண்டிருந்த பெட்டியின் கீழே உருண்டு நின்றது. எவ்வளவுக்கெவ்வளவு பலவித கருவிகளைக் கொண்டு அதை எடுக்க எத்தனித்தார்களோ அவ்வளவுக்களவு அது மேலும் உள்ளே பெட்டியின் கீழே உருண்டோடியது. அப்பரிதாப நிலையைக் கண்ட எங்கள் வளர்ப்பு குழந்தையாகிய சீதா தன் தோழியரின் ஏமாந்த நிலையைக் கண்டு சிரித்தாள். ஒரு கையினால் அந்த பெட்டியை வேறு பக்கமாக தள்ளி ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படும் வகையில் விரைவாகவே யாதொரு கஷ்டமும் இல்லாமல் அந்த விளையாட்டு பூமியை திரும்பப் பெற்றாள். ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்து நின்ற அக்குழுவினின்றும் செய்தி அறிந்த ராணிகளிடமிருந்தும் நான் இதை பற்றி கேள்வியுற்றேன். அன்றே எந்த மணவாளன் ஒருவன் சீதையை மணக்க ஏற்ற வலிமை உள்ளவனோ அவனுக்கே சீதையை திருமணம் செய்விப்பதென தீர்மானித்தேன். அநேக அரசகுமாரர்கள் அவளை பெற இத்தனுசை கையிலேந்தி வளைக்க முயன்றனர். ஆனால் எல்லோரும் கேவலமான தோல்வியடைந்தனர். அப்போலி வீரர்கள் என்னால் கேவலப்படுத்தப்பட்டதாக மனம் நொந்தவராய் அவர்களுடைய மனவிருப்பினாலும் தளர்ச்சியினாலும் ஒன்று சேர்ந்து தங்கள் படைகளுடன் மிதிலா நகரத்தை தாக்கினர். முற்றுகை முழுமையும் ஒரு வருட காலம் நடந்தது. இதன் விளைவாக என் ஆயுதங்களெல்லாம் செலவழிந்தது. நான் கவலையுற்றேன். தெய்வங்களின் ஆசிகளைப் பெற தவமிருப்பதை தவிர்த்து வேறு வழியில்லை என்று உணர்ந்தேன். தவமிருந்தேன். தெய்வங்கள் சந்தோஷித்தன. அவைகள் எனக்கு மேற்கொண்டு காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை முதலிய அனைத்தும் தந்துதவின. எவ்வாறெனில் முற்றுகையிடும் படைகளின் பின்னே அவைகள் தாக்கின. எதிரிகள் யாவரும் கலைந்தோடினர். அவ்வண்ணம் போர் நிகழ்ந்தும் பழிவாங்கும் எண்ணமிருந்தும் இத்தனுசை கேடு நேராமல் காக்க என்னால் இயன்றது. என் கண்ணின் மணியை காப்பது போல காத்து நின்றேன். நம் அறிவு கெட்டாத இத்தனுசின் வலிமை சொல்லுவதற்கு அரிது.
2: ராமா, ராமச்சந்திரா, உன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய மறுக்க மாட்டேன். நீ மட்டும் ஒப்புதல் அளித்தால் அத்தனுசு இந்த யாகசாலைக்கு கொண்டு வரப்படும். அம்மாதிரி நடைபெற எத்தனங்கள் செய்ய நான் கட்டளையிடுவேன். மேலும் அதை யாராவது தூக்கி வளைக்க ஏதுவான வலிமையுற்றிருந்தால் அவ்வாறு செய்ய முயலலாம் என விளம்பரப்படுத்துவேன். ஜனகர் அவ்வாறு உறுதியுடன் கட்டளையிடும் வண்ணம் பேசிய பொழுது ராமலட்சுமணர் ஒருவரை ஒருவர் நோக்கினர். ஆனால் பதில் பேசவில்லை. ஏனெனில் தாங்கள் இதுவரையில் பின்தொடர்ந்து வந்த முனித்தலைவரின் கட்டளைக்கு காத்திருந்தனர். அப்பொழுதே அந்த சகோதரர்களின் திறமையையும் தீரத்தையும் நன்கறிந்த விஸ்வாமித்திரர் ஜனகர் முன்மொழிந்தபடியே செய்யட்டும் என்றும், அவர் நினைத்த வழியில் ஏதாவது குறுக்கிடுமோவென ஐயுற அவசியமில்லை என்றும் மொழிந்தார். அப்போது மேலும் ஜனகர் அத்தனுசை மேலேந்தி நிறுத்த நாணேற்றுபவர் எவரானாலும் அவருக்கு சீதையை மணமுடிப்பதாகவும் அறிவித்தார். ஏனெனில் வலிமை வாய்ந்த ஒருவரையே சீதை மணக்க வேண்டும் என்று முன்பே அவர் உறுதி செய்துள்ளார். ஜனகர் முனிவரிடம் விடை பெற்று அரண்மனை கேகினார். யாகசாலைக்கு தனுசை கொண்டு செல்லும் பணியில் ஈடுற்றார். தனுசு எல்லோரும் காணும்படி வைக்கப்படும் என்ற அரச கட்டளையை விளம்பரப்படுத்த ஏற்பாடுகள் செய்தார். மேலும் சில அரசர்களுக்கும் அரசகுமாரர்களுக்கும் ஓலை விடுத்தார். அந்த தனுசு வைத்திருந்த பேழையை தாங்கிய 8 சக்கரங்கள் கொண்ட ஊர்தியை தசைபலம் பொருந்திய பலசாலிகளைக் கொண்ட ஒரு பெருங்குழுவினரால் இழுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதை ஓரடி கூட அசைக்க முடியவில்லை. அதனால் மிகப்பெரிய வலுக்கட்டுகள் கொண்ட அதிக மனிதர்களை பின்னின்று அந்த ஊர்தியை தள்ளவும், அந்த ஊர்தியில் பிணைக்கப்பெற்ற வலுவான சங்கிலிகளை பிடித்து இழுக்கவும் அழைக்க வேண்டியிருந்தது. அந்த தனுசு குறித்த புனித களத்திற்கு கொண்டுவரப்பட்டதும் புரோகிதர்கள் அதன் மங்கள வருகையை கொண்டாடி மந்திரங்கள் ஊதினர். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகிறது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 நவம்பர் மாதம் 22 பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய அருளுரையின் 6 மற்றும் கடைசி பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அழைக்கிறார் சேவாதள தொண்டர் திரு வெங்கடேஷ் அவர்கள்.
3: மிக்க மகிழ்ச்சி. நம் மாணவர்கள் எல்லோரும் எவ்வளவோ நல்லவர்கள், மிகவும் நல்லவர்கள்.
4: இன்னியோ சினிமா தினமும் சினிமா சூழ்ச்சியை வாடித்து வந்து ஒரு தினமும் மன பிள்ளை ஆடல் சூழ்ச்சி எந்தோ ஆரம்பிச்சு.
3: நம் பக்தர்கள் நம் மாணவர்கள் செய்யும் சாகசங்களை ஒருமுறை பார்த்தால் போதும், எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் பேரானந்தத்துடன் அமர்ந்திருக்கிறார்கள்.
4: என்ன டிக்கெட் தீசுக்கொரி எந்த பைசா எந்த சினிமா சூழ்ச்சினா வாடகையை மாத்திரம் தொட்டு விடுது.
3: எத்தனை பணம் கொடுத்து சீட்டு வாங்கினாலும், எந்த சினிமாவிற்கு சென்றாலும், நேற்று அவர்கள் அனுபவித்த ஆனந்தத்திற்கு ஈடான ஆனந்தத்தை பெறவே முடியாது.
4: இவன்னி ராவட்டம் சீதா மனுஷ யொக்க வீடுனே போயிருந்தி.
3: இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் சினிமா, டிவி, தரம் குறைந்த புத்தகங்கள், தரம் குறைந்த சிடிக்கள், தரம் குறைந்த கேசட்டுகள் என்றே பார்க்கிறோம். அவை மனத்தை சிதறடித்து கீழே தள்ளக்கூடியவை.
4: சின்ன கேசட்ஸ் எவரெவரோ போன் சேஸ்துட்டாரோ தெரிஞ்ச வாழ்த்தா போன் சேஸ்துட்டாரோ.
3: நாம் செல்போன்களை பயன்படுத்தி தொலைதூரத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்கிறோம்.
4: கால் வல்ல வீடு கார்டு சேஸ்தார்.
3: இந்த செல்போன் கால்களால் நீங்கள் உங்கள் சொந்த கால்களை இழந்து விடுகிறீர்கள்.
4: கருக்கா கேசட்ஸ் பிடிச்சுக்கிற வாழ்வு பஞ்சு பஞ்சு ஏறும்.
3: செல்போன் இருப்பவர்கள் நல்ல செயல்களை செய்வதில்லை. செல்போன்களை நல்ல செயல்களை செய்யவே பயன்படுத்த
4: வேண்டும்.
3: செல்போன் நம்பர்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள்.
4: எந்த வரைக்கும் பிரமாதம் கொடுக்கிறது.
3: செல்போன் நம்பர்களை பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு பல இன்னல்களும் விபத்துகளும் ஏற்படும்.
4: கருகா செல்போன்
3: அதனால் செல்போன்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படியே வைத்துக் கொண்டாலும் நம்பர்களை தெரியப்படுத்தாதீர்கள்.
4: கொஞ்சமந்தி எப்படி
3: சிலர் செல்போன்களை 24 காதில் மாட்டிக்கொண்டே இருப்பார்கள்.
4: தப்பு தப்பு
3: தவறு தவறு அது மிகவும் தவறானது.
4: பாபம் கூட
3: பாபகரமானதும் கூட.
4: தெரிஞ்சு வாழ்க்கையே வாடு சேர்த்தாரு
3: பெயர் தெரியாத அடையாளம் தெரியாத நபர்களிடம் இருந்து போன் வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு செய்யக்கூடாது. அவர்கள் இந்த போன் மூலமே நண்பர்கள் ஆகிவிடுகிறார்கள்.
4: ஜீவிதானே நாசம் செய்யும்.
3: அப்படி போன் செய்யும் அவர்கள் இறுதியில் செய்வது என்ன? உங்கள் வாழ்வையே பாழடித்து விடுகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு வாழ்வில் தவறான வழியை காட்டுவார்கள். முதல் அழைப்பில் நான் உன்னுடைய நண்பன் என்பார்கள். பிறகு நட்பில் இருந்து சொந்தமாக்கிக் கொள்வார்கள். அப்படியே நீங்கள் ஏமாற்றப்பட போகிறீர்கள். ஆகவே அந்த வழிப்பக்கமே செல்லாதீர்கள்.
4: எப்பொழுதும் நீர் பகவத்துக்கு நாமம் தற்சொல்லி
3: இறை நாமத்தை இடைவிடாது சொல்லுங்கள்.
4: மஞ்சி புக்ஸ் சொல்வண்டி
3: இல்லாவிட்டால் நல்ல புத்தகங்களை படியுங்கள்.
4: இன்று
3: பட்டமளிப்பு விழா.
4: இது சரியான கனெக்ஷன் மஞ்சிகா உண்டாது.
3: இதனால் நாம் நல்லவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. பட்டமளிப்பு என்பது மாற்றங்களை உருவாக்கக்கூடும். இந்த பட்டமளிப்பு என்பது நீங்கள் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க உதவ வேண்டும். டாக்டர் சான்வைஸ்
4: சொன்னார்.
3: டாக்டர் சான்வைஸ் அவர்கள் தாம் தினம் தினம் பெற்று வந்த தெய்வீகமான அனுபவங்களை பற்றி கூறி வந்தார். டாக்டர் சான்வைஸ் அவர்கள் சொற்பொழிவில் சொன்னவற்றை நீங்கள் கேட்டவற்றை நன்றாக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள். இந்த வகையில் யார் பேசினாலும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
4: சந்தோஷம்.
3: பகவான் மிக்க சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
4: பிரத்யேகங்க மாட்டாட்டாருக்கு வீடு காது அந்தக்கு சேரி பிரியாசிச்சார்.
3: ஒவ்வொருவருடனும் தனித்தனியே பேச முடியாது என்பதால் எல்லோரிடமும் சொற்பொழிவின் மூலமாக தெய்வீக கருத்தை வெளியிடுவதற்கென்று பட்டமளிப்பு விழா நாளை தேர்ந்தெடுத்துள்ளேன். நம் குழந்தைகள் மற்ற கல்லூரி மாணவர்களை விட எவ்வளவோ நல்லவர்கள். இந்த நல்ல பெயரை எப்பொழுதும் நிலைநிறுத்த வேண்டும்.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.